குருமுக சுரத்த சமாயிஹே. கூடே ஆவ கூடே ஜாவ கூடே ராத்தி கூட கமாவ சப்த மிலே சே தர்கா பேந்தே குருமுக சுரத்த சமா.